0: 我比较满意但那里就让你要再希望那你父母老了嘛没拜了谢谢你又拜了谢谢你又可是把谁发布记不住你把他们发布啊我不谁被也不能忘了记不住谁被我也是南京人谁把我也不能忘了你记不住啊谁被也不能忘了你记不住这边吧都把把他压啊我们等我们了嘛谁说说当说说了当发布啊当说说了我说了我的事的事啊我不当然爸爸我跟他这么没办法的事你问大牙哥我只把回归把老把老啊我们把他接不啊我比我我们这天飞也看我的事的事说我明白我你把他录你哎你那比赛说哇他把这边那路库请问你哎你路库口中哇pe ko fi continue kini komo ba je ya mo eh komo ba tun je ya pe komo ji pe ibi to fe se to fe oko rin de yo para fe se rin de be ta ma ni eyin loko ti o mu wa wa lai ko ni besu fe gba ti o fi mu yin lo eh la si gboro dake la si gboro dake tori gbugbu awon mo yi orun mo oru orun mo oru awon mo ni awon mo yi aya orun mo oru
1: ji ko wo ile o wa
0: nigeria ti lana o nigeria ti lana lowo lowo ko lo mo so wa ni o a ni sirin o
1: won
0: eni ba leti ko gbo nti emi so fun awon ijo eni ba leti ko gbo nti emi so fun awon ijo adeyinka omo odo agba o ti wi temi na a si so nipa te pe mo se